அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அத்தனை பேருமே சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அது ஆசைப்படுற மாதிரியே நடக்கணுமா இருந்தா சில நேரங்கள்ல சில நபர்கள் கிட்ட நாம வேண்டாம், முடியாது, இல்ல, கிடையாது இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்வதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மள என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட உதவி கேட்கும் போது எங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது நினைச்சிடுவாங்களோ, அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு நமக்கு இல்லாம போயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயந்து ஒரு சின்ன வேண்டாம், முடியாது, இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைய நாம் அப்படியே முழுங்கிடுறோம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை நமக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லவா? காட்டுல நரியும் மயிலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அந்த மயிலுக்கு அந்த நரின்னு சொன்னா அவ்வளவு பிடிக்கும். நரி என்ன கேட்டாலும் மயில் பண்ணி கொடுக்கும். அப்படி இருக்கும் போது ஒரு நாள் நரி வந்து மயில் கிட்ட வந்து சொல்லுது, எனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டு தானே, நான் உன்கிட்ட உனக்கு கேட்பேன், முடியாதுன்னு சொல்லாத, உன்னுடைய இறகுகள் நிறைய நீ வச்சிருக்கல, எனக்கு அதுல ஒன்னே ஒன்னு கொடு, இதுக்கு பிறகு உன்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு. மயிலை பொறுத்த வரைக்கும் அது வெறும் இறகு கிடையாது, அதை பிச்சு எடுக்கும் போது அதுக்கு வலிக்க தான் செய்யும். ஆனா இருந்தாலும் மயிலுக்கு நிறைய ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நோன்னு சொல்ல முடியல. சரிப்பா பரவாயில்ல, ஒரே ஒரு இறகு தானே, எனக்கு வலிக்காம நீ எடுத்துக்கன்னு சொல்லுது. நரியும் ஒரு இறக பிச்சு எடுக்குது. அடுத்த சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் மயில் கிட்ட வந்து நரி சொல்லுது, எனக்கு இன்னொரு இறகு கூட அப்படின்ட்டுன்னு. இந்த மாதிரி டெய்லி நடந்துட்டே இருக்கு. மயிலால அந்த வலிய பொறுத்துக்கவே முடியல. அது ஸ்டார்டிங்லயே நோ வேண்டாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தா இந்த வலி வேதனை இருந்திருக்குமா? இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நரி மயில் கிட்ட இருந்து ஒவ்வொரு இறகா பிச்சுட்டே போயிடுச்சுது. கடைசியில மயில் கிட்ட இறகே கிடையாது. அதுக்கு பிறகு மயிலை பாக்குறதுக்கு நரி வாரதும் கிடையாது தெரியுமா? இதனாலதான் நாங்க சொல்றோம், சுயநலமான மனிதர்களுக்காக நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் ஒருபோதுமே நன்றியாக திரும்பாது. நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இல்லாதப்போ அவங்க நம்மள தேடி வரமாட்டாங்க. சரியான நேரத்தில் சொல்லப்படக்கூடிய நோ நம்மையும் நம்முடைய அடையாளத்தையும் பாதுகாக்கும். ஸோ இன்னைக்கும் சில நேரங்களில் நோ சொல்லணும்னு விஷயங்கள் அமையலாம். கரெக்டாக நோ சொல்லுங்க, தப்பே கிடையாது. மே மாதம் 14 2026 வியாழக்கிழமை வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பன்னி பிட்டிய பக்கம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இருக்கிற பக்கம் என்ன மாதிரியான நிலவரம்? சேஃபா இருக்கீங்கல்ல? இந்த மழை டைம்ல உடம்பையும் மனசையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்குங்க. அப்புறம் குட்டீஸ், ஸ்கூல் போக ரெடி ஆயிட்டீங்களா? மழை டைம்ல ஸ்கூல் போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கல்ல, ஆனா போங்க, அதுவும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ல அப்புறம் உங்களுக்கான கேள்வியும் இருக்கு. இது வணக்கம் தாயகம்.

0: ஒரு ஃபோன் கால்ல நம்ம சரிபார்க்கறதுக்கான வழிவகையதான் நான்க்ரோ கேர்லைன் நமக்காக வழங்கியிருக்காங்க. சைபர் 1 1 4 724 724 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நெஸ்லேயில் இருக்கக்கூடிய குவாலிஃபைட் நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட நாம நேரடியா பேசுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு.
1: அரசு பணியாளர்களாகிய உங்களுக்கு ஒரு BYD வாகனம் மாதத்திற்கு 68,587 ரூபாய் தவணை கட்டணத்துடன் விஷயோட விலையில் மனநிறைவான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அருகில் உள்ள BYD காட்சியறைக்கு வருகை தந்து அரசாங்க பணியாளர்களாகிய உங்களது BYD வாகனத்தை இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலதிக விவரங்களை கலையுங்கள் 0112-125-125. BYD கௌரவ அங்கீகாரம், சேவைக்கான அங்கீகாரம், வாழ்க்கைக்கு மனநிறைவு, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும்.